திருக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா திட்டிக்கதா தி